0: ஈதா ஹதியா பார்காஹி ரிசாலத் இமாம் மே முஹ்தர்மா சாதியா ஃபிரோஸ் கி ஜானிப் சே நிஜே சுன்னி சவா அஃகானி கி ஆவாஸ் மே நஜ்ரானி அகீதத்.
1: زائرین بڑے خوش نصیب ہوتے ہیں، زائرین بڑے